0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: To our cover of Mood by 24K Golden and Ian Dior.
2: It's a Mad Libs cover, so we took each other's lyrics and we ruined the Mad Libs style. Yeah. Now we gotta sing them on the spot. Here we go.

0: வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பில் செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.
1: நம்ம நாடு செழிக்க வேணாம்.
2: Diversity, the cultural diversity, the many languages and the enrichment through all the different cultures, religions, faiths. I think that's fascinating.
3: I love going for really early morning walks under the Harbour Bridge. I love being able to get in my car and in 40 minutes being in one of the most beautiful beaches in the world. I find it really hard to think of what's missing in Auckland. I think you're putting it there. Don't be so cheeky.
4: The people of this country, people of Auckland especially, are very, very friendly, and that makes you feel you're living with your kith and kin.
5: I just love our community. It's a sparkling city.
6: Loving Auckland, our diverse city. 104.6 Planet FM.

0: sa Make the Most of Waste.co.nz. Sama-sama, pangalagaan natin ang ating bayan patungo sa pagkawala ng basura.
1: Hamro Chautari returns next Friday at 10 to 7 with news, current events and interviews by and for Nepali Aucklanders. Kei te whakarongo mai koe ki Planet FM 104.6, Auckland's community access radio station. Malayalam FM presents three weekly programs on Planet FM. On Sundays at 12:25, you can tune in for interviews with Malayalis from a range of backgrounds in Auckland. And on Saturdays, tune in for their music and cinema special at 10 to 5. Coming up shortly at 7:25, tune in for an hour-long episode featuring radio drama, music, stories and more.
2: Wild beaches,
3: a number of restaurants.
4: I love cycling around the waterfront.
5: Seeing the sea and knowing that it's full of dolphins and whales.
6: I go tramping every weekend.
7: Loving Auckland.
8: There's always something interesting, something new to find.
9: The harbour is absolutely amazing.
10: Something's always happening.
7: Our diversity.
11: The amazing views.
12: And the libraries.
13: Good weather, good people.
14: And it has great coffee.
15: I find it really hard to think of what's missing in Auckland.
7: planetaudio.org.nz.
16: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
17: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
16: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
17: சிந்தனை செய்திகள்,
16: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
17: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
16: சிறுவர் நிகழ்ச்சிகள்
17: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
16: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: அதிவிவேக குருவுக்கு மட்டி, மடியன், பேதை, மிலேச்சன், மூடன் என்று ஐந்து சீடர்கள். இவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களையே இந்த நூல் நகைச்சுவையோடு விவரிக்கின்றது. பரமாத்த குரு குதிரையை அழகாக வர்ணிக்கின்ற. முன்னே கடிவாளம், மூன்று பேர் தொட்டெழுக்க, பின்னிருந்து இரண்டு பேர் தள்ள, இந்த நேரம் வேதம் பூம்வாயின் விகடராமன் குதிரை மாதம் பூம் காதம் வழி என்று கூறுகின்ற. ஒரு நாள் பல இடங்களுக்கு சென்று விட்டு குருவும் சீடர்களும் மடத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது வரும் வழியில் குதிரை மேல் வந்து கொண்டிருந்த குருவின் மேல் மரக்கொம்பு பட்டது. அதனால் அவருடைய தலைப்பாகி பின்புறம் விழுந்தது. சீடர்கள் அதை எடுத்து வைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சிறிது தொலைவு தூரம் பேசாமல் இருந்த குரு பின்னர் தன் தலைப்பாகியை தரும்படி சீடர்களிடம் கேட்கின்றார். அப்போது சீடர்களோ, நீங்கள் விழுந்த பொருளை எங்களை எடுக்க சொல்லவில்லையே என்று, அதனால் நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். குருவோ கோபமடைகின்றார். பின்னர் சீடர்கள் கேட்கின்றார்கள், எதுவெல்லாம் விழுந்தால் எடுக்க வேண்டும், எதுவெல்லாம் விழுந்தால் எடுக்க கூடாது என்ற பட்டியலை தாருங்கள் என்று. குருவும் ஒரு பட்டியலை தயாரித்து கொடுத்து விட்டு அவர்களின் பயணம் மலைப்பாதை வழியே தொடர்கின்றது. அவர்கள் மலை ஏறிக்கொண்டிருக்கும் போது குதிரை சறுக்க முதலில் குரு ஒரு பள்ளத்தில் விழுகின்றார். குதிரையும் விழுகின்றது. சீடர்கள் ஓடி சென்று பார்க்கின்றார்கள். அங்கே குருவும் குதிரையும் விழுந்து இருக்கின்றது. உடனே அந்த பட்டியலை எடுத்து பார்க்கின்றார்கள். அங்கு குருவின் பெயரோ குதிரையின் பெயரோ இருக்கவில்லை. அவர்கள் வணங்கி விட்டு செல்கின்றார்கள். இதே போலவே ஒரு நாள் நெடுதூர பயணத்தில் ஆற்றை கடக்க நேர்கின்றது. எவ்வாறு ஆற்றை கடப்பது என்று யோசித்தவர்கள், ஆறு இரவு ஆனால் தூங்கிவிடும், அப்போது நாம் ஆற்றை இலவாக கடக்கலாம் என்று ஒருவன் சொல்ல, அதை ஆமோதித்தவர்கள் இரவு வரும் வரை காத்திருக்கின்றார்கள். காத்திருக்கும் சமயத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒருவன் சொல்கின்றான், முன்னொரு காலத்தில் எனது தாத்தாவும் கழுதையில் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு இரவில் ஆற்றை கடக்க முனைகின்றார். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் ஆற்றை கடக்கின்றனர். விடியப்பொழுதில் ஆற்றை கடந்து பார்க்கையில் தாத்தாவும் கழுதையும் இருக்கின்றார்கள். உப்பை அப்ப ஆறு களவாடி விட்டதா என்று கூறுகின்றார்கள். இவ்வாறான பல கதைகள் உள்ளன. கிருஷ்ணா புடவை கொடு, கால் முளைத்த மீன்கள், வாழ்க இராமர் வாழ்க சீதை, புத்தி இல்லாதவர்களின் வேலை, வெள்ளை யானை பறக்கின்றது. இவ்வாறான கதைகள் எங்களை சிரிக்க வைப்பதுடன் ஆழமாக சிந்திக்கவும் வைக்கின்றன. நன்றி.
1: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி, தொழிற்சங்கவாதியாகவும் எமது ஈழத் திருநாட்டை பொறுத்தவரையிலே பல சிறப்பான திரைப்படங்களை தயாரித்து மக்களுக்கு அளித்து வருமாக கருதப்படுகின்ற திருவாளர் வி பி கணேசன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ற வகையிலே அவருடைய நினைவலைகளோடு நிகழ்ச்சியிலே உங்களை கலந்து சிறப்பிக்க இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
2: 70களில் உம்மவர்களால் நன்கு அறியப்பட்ட வி பி கணேசன் என்று அழைக்கப்படும் வைத்தலிங்கம் பழனிசாமி கணேசன் இலங்கை ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் என்ற மலையக தொழிற்சங்கத்தின் நிறுவனரும் தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குனரும் ஆவார். தொழிற்சங்க அரசியலில் இருந்து திரைப்பட துறைக்கு வந்தவர். கணேஷ் ஃபிலிம்ஸ் என்னும் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து இலங்கையில் மூன்று தமிழ் திரைப்படங்களை தொடர்ந்து தயாரித்தவர் வி பி கணேசன். மூன்றிலும் இவரே கதாநாயகனாக நடித்தார். தென்னிந்திய திரைப்படங்களின் சாயலில் அமைந்த இந்த மூன்று திரைப்படங்களில் புதிய காற்று, நான் உங்கள் தோழன் என்பன பெரும் வெற்றியை பெற்றன. மூன்றாவது படமான நாடு போற்ற வாழ்க சமகாலத்தில் அஞ்சான என்ற பெயரில் சிங்கள திரைப்படமாகவும் உருவாகியது. 1978 இலங்கை திரைப்பட உலகிற்கு ஒரு முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டில் மொத்தம் 6 ஈழத்து தமிழ் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. வி பி கணேசன் தனது முதலாவது படமான புதிய காற்றுக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து எடுத்த திரைப்படம்தான் நான் உங்கள் தோழன். அவரே இதிலும் பிரதான பாத்திரத்தில் நடித்திருந்தார். இலங்கை தேசிய தமிழ் சினிமாவின் 9வது திரைப்படம் புதிய காற்று.

0: நேப்சன் பிலிம்சாரின் முதலாவது திரைப்படமும் இதுவாகும். கொழும்பு, மலையகம் என்பவற்றோடு யாழ்ப்பாணத்து நகர வீதிகளிலும் மட்டக்களப்பு மாமங்க திருவிழாவிலும் படப்பிடிப்பு நடத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் இந்திய படங்களில் சில சமயங்களில் அரசியல் தலைவர்களின் மகாநாடுகள், இறுதி ஊர்வலங்கள் என்பனவற்றை இணைத்துக் கொள்வதைப் போல இந்த திரைப்படத்திலும் தந்தை செல்வா அவர்களின் இறுதி ஊர்வலம் இணைக்கப்பட்டது. இலங்கை தமிழ் சினிமாவுக்கு புதிய பாதையை திறந்துவிட்டவர் வி பி கணேசன். இலங்கையில் தமிழ் திரைப்படம் தயாரித்து வெற்றி ஈட்டலாம் என்பதை செயலில் காட்டியவர் அவர். இலங்கை தமிழ் திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் வி பி கணேசன் ஒரு சாதனையாளர். அதேவேளை அரசியல் துறையிலும் வர்த்தகத் துறையிலும் பிரகாசித்தவர். எண்ணிய கருமங்களை எப்பாடு பட்டாயினும் முடித்து காட்டுபவர். செய்ய முடியாது என்று எதுவும் இல்லை என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர் வி பி கணேசன். வி பி கணேசனின் தந்தை வைத்தியலிங்கம் பழனிசாமி ரூவான்வல ஜெஸ்போர்ட் தோட்டத்தில் கங்காணியாக பணியாற்றியவர். காலப்போக்கில் அந்த தோட்டத்தையே விலைக்கு வாங்கி தோட்ட முதலாளியானவர். அசீஸ் அவர்கள் ஆரம்பித்த ஜனநாயக தோட்ட தொழிலாளர் காங்கிரஸில் இணைந்து கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு உழைத்தார். வைத்தியலிங்கம் பழனிசாமி தெய்வானை தம்பதிகளுக்கு தலைமகனாக 1934 பிறந்தவர் வி பி கணேசன். அவர் எட்டியாந்தோட்டை புனித கேப்ரியல் கல்லூரியில் கல்வி கற்றார். சிறந்த மாணவனாக பாடசாலையில் திகழ்ந்த அவர் அதே பாடசாலையில் ஆசிரியராக பணி ஏற்றார். அதே கல்லூரியில் உயர்தர மாணவியாக கல்வி கற்ற தேயிலை தோட்ட முகாமையாளர் ஒருவரின் மகளான தயானா ரூத் தேவதாசன் என்னும் பெண்ணை காதலித்து திருமணம் புரிந்தார். மத வேறுபாடு காரணமாக பெற்றோரின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலை, ஆசிரியர் தொழிலையும் இழக்க வேண்டிய நிலையில் வாழ்க்கை போராட்டத்தை சந்தித்த வி பி கணேசன் சொந்த தொழிலில் ஆர்வம் காட்டி அதிலும் பெரும் வெற்றி பெற்றார். கடந்த சில தசாப்தங்களாக இலங்கை அரசியலில் ஒரு தலைவராக விளங்கும் மனோகரன் கணேசன் எனப்படும் மனோ கணேசன் அவர்கள் வி பி கணேசனின் 6 பிள்ளைகளில் ஒருவர். புதிய காட்டு திரைப்படத்தில் 15 வயது சிறுவனாக தனது தந்தை கணேசனுடன் மனோ கணேசனும் அவரது தம்பியார் பிரபா கணேசனும் நடித்திருந்தனர். அரசியல், தொழிற்சங்கம், சினிமா என பல துறைகளிலும் ஆர்வம் கொண்ட வி பி கணேசன் எனும் தமிழ் மகன் 1996 ஆகஸ்ட் 2 நாளன்று இறையடி சேர்ந்தார். நன்றி.
1: நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.

0: connecting your community. Planet FM on planetaudio.org.nz.
1: Malo ni toke lau ko te pokalame tene mo te pahirika o la malo luina ki mai ki te Planet FM tahi o hoa mate ono pe ko te planetaudio.org.nz/tokelauhealth haka longa longa mai ko au ko falefanga malo mele mele puka e hopatalo hatu ke manuia ko to ma te malo luina e te aloha te tu taloha ni.
2: Have you got something to say? At Planet FM, we empower communities and individuals with the tools to create their own radio shows and podcasts. We provide facilities, advice, and training so you can connect, create, and share. It's your voice, your vision. All the information you need can be found online at planetaudio.org.nz.
3: In Auckland, just about everywhere, you can see the water, and it has a lovely calming and invigorating effect.
4: Next to the ocean, wide open sea, cool breeze, lot of open space.
5: Hiking, swimming, lovely beaches.
2: Beaches.
6: I love the West Coast. I love being able to get in my car and in 40 minutes being in one of the most beautiful beaches in the world.
2: Loving Auckland.
7: Well, I love that it's such a green city. It's just so rich in texture with all the different plants and trees and shrubs. There are giant trees, more than 150 years old. You can touch.
8: செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
9: காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதலில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதல்

0: முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். முதல் குறள், பீலிப்பை சாக்காடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுந்து பெயின். இதற்கு விளக்கம் என்னன்னா, மிக மெல்லிதான மயிலிறகுகள் ஏற்றப்பட்ட வண்டியே ஆனாலும் கூட அவ்விறகுகளை அளவுக்கு மீறிய வகையில் மிகுதியாக வண்டியில் ஏற்றினால் அந்த வண்டியின் அச்சு ஒரு கட்டத்தில் பழு தாங்க முடியாமல் முறிந்து போய்விடும் என்கின்றார் திருவள்ளுவர். வழி அறிதல் அதிகாரத்தில் அடுத்த குறள், நுனிக்கொம்பார் ஏறினார் அது திறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகி விடும். ஒரு மரக்கிளையின் நுனி வரை ஏறி சென்றவர் அதற்கு அப்பாலும் ஏற முயல்வாரே ஆனால் அம்முயற்சி அவரது உயிருக்கு அழிவை தந்துவிடும் என்கின்றார் திருவள்ளுவர்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இசைக்குயில்கள் ஒவ்வொன்றாக இந்த உலகை விட்டு பறக்கின்றன. எஸ் ஜானகி அம்மாவை அடுத்து பின்னணி பாடகி ஜமுனா ராணி சென்ற வாரம் நம்மிடமிருந்து மறைந்தார். ஓ தேவதாஸ்னு 17 வயது சாவித்திரி பாடிக்கிட்டே வரும்போது நம் மனதில் நுழைந்த 13 வயது குரல் இவருடையது. அதற்கு முன்பே 7 வயதிலேயே தியாகைய தெலுங்கு படத்தில் பாட ஆரம்பித்திருந்தார். இந்த வயலின் குரலுக்கு சொந்தக்காரரின் அம்மா ஒரு வயலினிஸ்ட். பெண்களை கொண்ட ஒரு குழுவை நடத்தி வந்த மகா பெரிய மேதை. 1950-60களில் அனைத்து இசையமைப்பாளர்கள் பாடல்களிலும் முத்திரை பதித்த முதல் பெரிய ஹிட் குலேபகவாளியில் கெஞ்சலும் கொஞ்சலுமாக அந்த பாட்டு, ஆசையும் என் நேசமும். அந்த அட்டகாசமான பாடலை இந்தி பதிப்பிலும் அதே அழகுடன் பாடியிருந்தார். இப்போது கேட்டாலும் குரலின் வசீகரம் தனியே தெரியும். கண்ணதாசனின் சொந்த படமான மாலையிட்ட மங்கையில் பாடிய செந்தமிழ் தேன்மொழியால் நீண்ட காலத்துக்கு அந்த தேன்மொழியை நினைவில் வைத்திருந்தோம். 3 பாடகிகள் பாடக்கூடிய எந்த பாடலா இருந்தாலும் கண்டிப்பாக ஜமுனா ராணியின் குரல் அதில் இருக்கும். லிஸ்டில் டாப் சாங் மாமா மாமா மாமா தான். சிட்டு போல பெண் இருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி சூப்பர் ஹிட். சந்திரபாபுவோட இவர் டூயட்டுகள் தனி களை கட்டும். குங்குமப்பூவே ஆனாலும் சரி, தடுக்காதே ஆனாலும் சரி, பாண்டித்தேவன் படத்தில் சந்திரபாபுவுடன் நீ ஆடினால் பாடலில் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகளை இவர் பாடும் அழகு இருக்கின்றதே. அத்திக்காய் பாடலில் ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் என்று இவர் என்ட்ரியாவது நினைவிருக்கிறதா? அதோடு ஆதி மனிதன் காதலுக்கு பின் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நான் சிரித்தால் தீபாவளின்னு மறுபடியும் அவர் பாடிய பாடலை நமது இளையராஜா கொண்டு வந்தார். எத்தனை பேருக்கு பாடினாலும் இவருடைய குரல் எம்என் ராஜத்திற்கு வெகு பொருத்தமாக இருக்கும். காளை வயசு தாரா தாரா வந்தாரா பாடல்களை கண்மூடி கேட்டு பார்த்தால் ராஜம் பாடுவது போலவே இருக்கும். இன்னைக்கு ஜமுனா ராமி அம்மாவின் பாடலாக நான் கொண்டு வந்திருக்கிறது பாசமலர் படத்திலிருந்து பாட்டொன்று கேட்டேன். பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். பாசமலர்னா அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு இடையில அழகான ஒரு காதல் பாடல். எம்என் ராஜத்தின் குரலுக்கு ஏத்த மாதிரி ஜமுனா ராணி பாடிய பாட்டொன்று கேட்டேன். அழகான சிவாஜியின் ஸ்டைலான பியானோ வாசிக்கும் அழகும் அவருடைய நடையும் பின்னணி வாத்தியங்களும் மிக அழகாக பொருந்தி போன பாட்டொன்று கேட்டனுடன் இதனுடைய கோரஸையும் கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும். ஜமுனா ராணி அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பாசமலர் படத்திலிருந்து பாட்டொன்று கேட்டேன்.

அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு புறக்கணிக்கப்பட வேண்டிய விமர்சனங்கள். வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவர்கள் பிறர் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இதற்கோர் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை துல்லியமாக அடையாளம் கண்டு கொண்டவர்கள் மட்டுமே பிறரால் பாதிக்கப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நினைத்த வெற்றிகளை குவிக்க முடியும். அளவுக்கு மீறி பிறரது விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தால் குழப்பம் வரும், முன்னேற்றம் தடைபடும். நமது தோற்றம், நாம் உடுத்தியிருக்கும் துணிகள், தலை அலங்காரம், பயன்படுத்தும் பொருட்கள், தனித்திறன்கள் இவற்றை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும். அதிலும் இளைய தலைமுறைக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் தளர்ந்து போவதோ முகமும் அகமும் வாடுவதோ சரிதானா? பாராட்டாவிட்டாலும் பரவாயில்லை, பிறர் கேலி செய்துவிட்டால் தளர்ந்து போவது இளைய தலைமுறைக்குரிய இயல்பான விஷயம். நம் மீது அக்கறையுடன் விமர்சிப்பவர்கள் விமர்சனத்தை மதிக்கலாம். ஆனால் எல்லோருடைய விமர்சனங்களையும் பொருட்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த அணுகுமுறை நமது வெற்றி மாளிகையின் முக்கியமான படிக்கட்டு என்று நான் கருதுகிறேன். முற்றும் துறந்த முனிவராக போனால் கூட முட்டாள் உலகம் அவரை விடுவதில்லை. குறை சொல்லும், கேலி பேசும். பட்டினத்தார் எத்தனை பெரிய துறவி, கோடிக்கணக்கான சொத்தை அப்படியே விட்டுவிட்டு கோவணத்துடன் வெளியேறிய கடுந்துறவி, சோற்றாசை கூட இல்லாத சுத்தமான சன்னியாசி, கையில் ஓடு வைத்திருந்த பத்திரகிரியாரை சொத்து வைத்திருக்கும் குடும்பஸ்தன் என்று கிண்டலடித்த அப்பள்

கற்று துறவி அவரை உலகம் என்ன பாடுபடுத்தியது? நடந்த களைப்பால் வயலில் படுத்திருந்தார் பட்டினத்தார். அறுவடை நடந்திருந்த வயல் அது. குச்சி குச்சியாய் பூமியில் இருந்து கிளம்பி அறுபடாதிருந்த வைக்கோல் அவர் உடம்பில் குத்தி கொண்டிருந்தது. அதை சட்டை செய்யாமல் உடலில் சட்டையும் இல்லாமல் படுத்திருந்தார். இருக்கும் போதே இருந்து போன மாதிரி இருந்தார். அந்த வழியாக போன இரண்டு பெண்கள் வரப்பு வழியாக நடந்து போக முடியாதபடி பட்டினத்தார் வரப்பு மீது தலை வைத்து படுத்திருந்தார். ஒருத்தி சொன்னாள், யாரோ மகான் என்று அவரை வணங்கி வரப்பிலிருந்து இறங்கி நடந்தாள். மற்றொருத்தியோள், ஆமாம் ஆமாம், இவர் பெரிய சாமியாராகும், தலையணையை வச்சு தூங்குறான், சுகம் மாதிரி வரப்பு மேல தலை வச்சு தூங்குறான் பாரு, ஆசை பிடிச்சவன் என்று கடுஞ்சொல் வீசினாள். அவர்கள் அங்கிருந்து போனதும் எழுந்து உட்கார்ந்த பட்டினத்தார், ஆஹா, நமக்கு இந்த அறிவு இதுநாள் வரை வரவில்லையே என்று வருந்தி வரப்பிலிருந்து தலையை கீழே வைத்து படுத்தார். சற்று நேரத்தில் அந்த இரண்டு பெண்களும் அதே வழியாக திரும்பி வந்தனர். வரப்பிலிருந்து தலையை இறக்கி கீழே வைத்திருந்த பட்டினத்தாரை பார்த்து முதல் பெண் பரிதாபப்பட்டு, பார்த்தியாடி, இப்பவாவது நீ சொன்னதை கேட்டு உடனே கீழே இறங்கி படுத்துட்டாரு, ஒத்துக்கோ, இவர் மகான் தானே என்றாள். அவளோ, அடிப்போடி, இவனெல்லாம் ஒரு சாமியாரா, தன்னை பத்தி யார் யாரு என்ன என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேக்குறான், அதை பத்தி கவலைப்படுறான், இவனெல்லாம் ஒரு சாமியாரா என்று ஒரு விட்டு வெட்டினாள். பட்டினத்தாருக்கு தலை சுற்றியது. எப்படி இருந்தாலும் உலகம் நம்மை விமர்சிக்கும், இது பேருண்மை. தரமானவர்களின் தரமான விமர்சனத்தை மதிக்க வேண்டும். விமர்சிக்க வேண்டும் என்ற வெறியுடன் விமர்சிக்கிறவர்கள் விமர்சனத்தை புறக்கணிக்க வேண்டும். அப்போதுதான் மனம் அமைதி பெறும். நன்றி.

படித்ததில் பிடித்தது. உங்கள் இறுதி ஊர்வலத்திற்கு பின் ஒரு சில மணி நேரங்களில் அழுகுரல்கள் முழுமையாக அடங்கியிருக்கும். அடுத்த வேளை உணவுக்கு ஆர்டர்கள் ஹோட்டலுக்கு சென்றிருக்கும். பேரன் பேத்திகள் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்க வந்த கூட்டத்தில் ஒரு இளம் பெண்ணும் ஆணும் காதல் புன்னகையுடன் பரஸ்பரம் போன் நம்பர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். படுக்க போகும் முன் காலார நடந்து வரலாம் என சில ஆண்கள் தேநீர் கடை வரை சென்றிருப்பார். சாப்பிட்ட இலைகளையும் குப்பைகளையும் இன்னும் கொஞ்சம் தள்ளி கொட்டி இருக்கலாம் என உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் மனதுக்குள் பொறுமை கொண்டிருப்பார். ஒரு அவசர சூழ்நிலையால் நேரில் வர இயலவில்லை என உறவினர் ஒருவர் உங்கள் மகளிடம் போனில் பேசுவார். மறுநாள் விருந்தில் கறியில் காரம் போதவில்லை என ஓரிருவர் குறைப்பட்டுக் கொள்வார்கள். எலும்பை நீக்கி கறியை மட்டும் குழந்தைக்கு ஒரு அம்மா ஊட்டி கொண்டிருப்பார். இத்தனை தூரம் வந்தாச்சு, போற வழியில அங்கேயும் பார்த்துட்டு போலாமா என வெளியூர் உறவுகள் சுற்றுலா திட்டங்கள் ரகசியமாய் வகுத்திருப்பார். தன்னுடைய பங்குக்கு மேல் ஒரு சில 100 ரூபாய்கள் அதிகமாக செலவாகி விட்டதென ஒரு பங்காளி கணக்கிட்டு நொந்து கொண்டிருப்பார். கூட்டம் மெல்ல மெல்லமாய் கரையத் தொடங்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் இறந்ததே தெரியாமல் உங்கள் தொலைபேசிக்கு சில அழைப்புகள் வரக்கூடும். உங்கள் அலுவலகங்கும் உங்கள் இடத்துக்கு வேறொருவரை அவசரமாக தேட துவங்கியிருக்கும். ஒரு வாரம் கழித்து உங்கள் இறப்பு செய்தி கேள்விப்பட்டு உங்கள் கடைசி பதிவு என்னவென ஆர்வம் கலந்த சோகத்தோடு சில ஃபேஸ்புக் நண்பர்கள் தேடக்கூடும். 2 வாரங்களில் உங்கள் மகன் மகளின் எமர்ஜென்சி லீவு முடிந்து பணிக்கு திரும்பிடுவர். 1 மாத முடிவில் உங்கள் வாழ்க்கை துணை டிவியில் வரும் ஏதோ ஒரு நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பார். அடுத்து வரும் மாதங்களில் உங்கள் நெருங்கிய உறவுகள் மீண்டும் சினிமாவுக்கும் பீச்சுக்கும் சகஜமாய் செல்ல துவங்கியிருப்பர். அத்தனை பேரின் உலகமும் எப்போதும் போல மிக இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை ஒன்று வாடி உதிர்ந்ததற்கும் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கும் எள்ளளவும் வித்தியாசம் இல்லாதது போல் அத்தனையுமே சுலபமாய் வேகமாய் எந்த சலனமும் இன்றி நடக்கும். மழை பெய்யும், தேர்தல் வரும், பேருந்துகளில் கூட்டம் வழக்கம் போலவே இருக்கும். ஒரு நடிகைக்கு திருமணமாகும், திருவிழா வரும், உலக கோப்பை கிரிக்கெட் திட்டமிட்டபடி நடக்கும். வண்ண வண்ணமாய் பூக்கள் பூக்கும். உங்கள் செல்ல பூனை அடுத்த குட்டி ஈனும். நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் நீங்கள் மறக்கப்படுவீர்கள். இதற்கிடையில் உங்கள் முதல் வருட திதி கொடுத்தல் மட்டும் மிக சிரத்தையாய் நடக்கும். கண்மூடி திறக்கும் நொடியில் வருடங்கள் பல ஓடியிருக்கும். உங்களை பற்றி பேச யாருக்கும் எதுவுமே இருக்காது. என்றாவது ஒரு நாள் பழைய புகைப்படங்களை பார்க்கையில் மட்டும் உங்கள் வாரிசுகளில் ஒருவர் உங்களை நினைவு கொள்ளக்கூடும். உங்கள் ஊரில் நீங்கள் நெருங்கி பழகிய 1000 பேர்களில் யாரோ ஒருவர் மட்டும் நீங்கள் இருந்ததாய் அபூர்வமாய் உங்களை பற்றி யாரிடமோ பேசக்கூடும். மறுபிறவி உண்மையென்றால் மட்டும் நீங்கள் வேறெங்கையோ வேறு எவராகவோ வாழ்ந்து கொண்டிருக்க கூடும். மற்றபடி நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஆகி பேரிருள் மூழ்கி பல 10 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இப்போது சொல்லுங்கள், உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களில் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு பதற்றமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள்? உங்கள் வாழ்க்கை யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த தேவையில்லை. யாரும் உங்களை திருப்திப்படுத்த போவதும் இல்லை. வாழுங்கள், உங்களுக்காகவும் வாழுங்கள்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
1: கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய தமிழ் திரையுலகின் சிறந்த நகைச்சுவை நடிகரும் சிறந்த பாடகருமான இருந்த நடிகர் சந்திரபாபு அவர்களுடைய பிறந்த நாள். அவரை பற்றிய சில தகவல்கள். தூத்துக்குடியில் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார். ஜோசப் பிச்சை என்பது இவருடைய பெயர். பிறகு அது பாபு என்று மாறி சந்திரபாபு என்று மாற்றிக்கொண்டார். சந்திரபாபுவின் தந்தை ஒரு விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர வீரன் என்கின்ற பத்திரிகையை நடத்தி வந்தார். அன்றைய பிரிட்டானிய அரசு அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து சத்தியாகிரக இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக 1929 அவரை கைது செய்து அவர் விடுதலைக்காகவும் அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் இலங்கைக்கு நாடு கடத்தியது. அங்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றினார். சந்திரபாபு கொழும்பில் கல்லூரியில் கல்வி பயின்றார். சந்திரபாபுவினுடைய குடும்பம் 1949 இந்தியா திரும்பி சென்னையில் குடியேறியது. சென்னை திருவல்லிக்கணியில் வாழ்ந்து வந்தார். தந்தை தினமணி பத்திரிகையில் பணியாற்றினார். சிறு வயதில் பாடும் திறமை பெற்றிருந்த

பாபு ஆங்கிலேயனுடைய நவநாகர போரில் பெரிதும் ஏற்கப்பட்டார். தன்னுடைய 16வது வயதில் சென்னையினுடைய திரையுலகினுடைய முயற்சிகளை மேற்கொண்டார். படத்தளத்தின் உள்ளே சென்று வாய்ப்பு தேட அனுமதிக்கப்படாததனால் தற்கொலைக்கும் முயன்றார். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சந்திரபாபு நீதிபதியின் முன்னால் ஒரு தீக்குச்சி கொண்டு வந்து தன்னுடைய கையை சுட்டுக் கொண்டு கூறினார், உங்களுக்கு நான் சுட்டுக் கொண்டதுதான் தெரியும், என் காயத்தை உங்களால் உணர முடியாது, அதை போலதான் என் துயரமும் என்றார். 1947 அமராவதி எனும் திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்தார் சந்திரபாபு. விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகரானார். 50 பெரும் சித்திரங்கள் உருவாக்கி கொண்டிருந்த MGR, சிவாஜி, ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார். சபாஷ் மினா என்னும் வெற்றி படத்தில் இரு வேடம் தாங்கி நடித்த இவருக்கு அவற்றில் ஒரு வேடத்தில் சரோஜா தேவி இணையாக நடித்திருந்தார். அதன் கதாநாயகனான சிவாஜி கணேசனின் ஜோடியான மாலினி நடித்திருப்பார். இதே போல புதையல் படத்தில் கதாநாயகன் சிவாஜி கணேசனுக்கு ஈடாக கதாநாயகி பத்மினியை காதலித்து ஏமாறும் கதாபாத்திரம் ஒன்றில் திறம்பட நடித்திருந்தார் சந்திரபாபு. தற்பொழுது சென்னை தமிழ் என்றும் அன்றைய நாளில் மெட்ராஸ் பாஷை எனவும் வழங்கியொன்ற வட்டார வழக்கை சிறப்பாக கையாளுவதில் இவர் பேர் பெற்றிருந்தார். தன்னுடைய நடிப்பிற்காகவும் பாடல் திறமைக்காகவும் பிரத்யேக ரசிகர் குழாமை வைத்திருந்தார். சொந்த வாழ்க்கை நகைச்சுவை நடிகரான சந்திரபாபுடைய சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமான இல்லை. அவர் மணந்த பெண் தான் வேறொருவரை விரும்புவதாக கூறியதனால் ஒரு பெண்ணின் விருப்பப்படியே அவர் விரும்பும் நபருடன் சந்தோஷமாக வாழ அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தார் சந்திரபாபு. இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்தே அந்த நாட்கள் படத்தின் திரைக்கதை அமைத்ததாக பின்னாளில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் தெரிவித்தார். சர்ச்சைகளும் சக நடிகருமான சச்சரவுகளும் சந்திரபாபுவை சூழ்ந்து இருந்தது. கவலை இல்லா மனிதன் மற்றும் குமார ராஜா எனும் இரு திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்தும் இனி நகைச்சுவை நடிகராக போவதில்லை என்று அறிவித்தார். ஆயினும் அவை இரண்டுமே வர்த்தக ரீதியாக வெற்றி பெறாததால் மீண்டும் போலீஸ்காரன் மகள் என்கின்ற திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராக நடித்தார். 1975 வெளிவந்த பிள்ளை கணியமுது எனும் திரைப்படமே இவரது கடைசி படமாகும். அது வெளிவந்ததற்கு முன்பாகவே 74 இவர் மரணம் அடைந்தார். சந்திரபாபுடைய வாழ்க்கை பற்றிய புத்தகம் ஒன்று கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் கிழக்கு பதிப்பகம் மூலம் வெளிவந்துள்ளது. பலங்களும் பலவீனங்களும் கலந்த மனிதரான சந்திரபாபு திரையுலகம் மறக்க இயலாத திறமையாளர்களில் ஒருவர். சுவையான தகவல் மட்டுமொன்று, எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்தபொழுது அவரை சந்திக்க சென்ற தமிழ் திரைக்கலைஞர்கள் குழுவில் பங்கேற்றிருந்த சந்திரபாபு பிறக்கும் போதும் அழுகின்றான் என்கின்ற தனது பாடலை பாடி காட்டினார். அது வெகுவாக பாராட்டிய குடியரசுத் தலைவரின் மடி மீது அமர்ந்து அவருடைய கன்னத்தை உரடி, நீ ரசிகன்யா என்றார் சந்திரபாபு. சுற்றி இருந்தவர்கள் பதறியிருந்தாலும் குடியரசுத் தலைவர்கள் கோபிக்காது சிரித்தபடியே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி ஜமுனாராணி அவர்களுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக சந்திரபாபு அவர்களுடன் ஜமுனாராணி பாடிய பாடலை கேட்போமா?

வலைதளத்தில் கண்ட கவிதை ஒன்று. என்னை பற்றி எல்லோரிடமும் விளக்குவதை நிறுத்திவிட்டேன். புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு விளக்கங்கள் தேவையில்லை, புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு விளக்கங்கள் போதாது. இப்பொழுது என்னை பற்றிய தவறான அபிப்பிராயங்களுடன் சிலர் வாழ்கிறார்கள், என்னை பற்றிய சரியான நினைவுகளுடன் சிலர் வாழ்கிறார்கள். நான் மட்டும் ஒரு நதியை போல என்னை நானே கடந்து போய் கொண்டிருக்கின்றேன் என்கின்ற கவிதையுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சி சிறக்க உதவிய அன்பு சகோதரிகள் அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

ஆலயம் திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களும் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் கல்வெறி. கடவுளே, உனது உணர்ச்சியில் நான் கள் குடியென போன்று ஆய்விடுவேனாக. மிகைப்பட குடித்த ஒருவன் ஒரு வண்டியை நின்று கீழே விழுகின்றான். வண்டியில் போய்கொண்டிருந்த உணர்ச்சி அவனுக்கில்லை, கீழே விழுந்த உணர்ச்சியும் இல்லை. உயிர் வாழ்ந்திருப்பது, மரணமடைவது, அஞ்சுதல், இவை போன்ற எண்ணங்களுக்கு அப்பால் அவன் போய்விடுகின்றான். கல்லுடன் வைத்த தொடர்பு தற்காலிகமாக இத்தகைய பேருணர்ச்சியை கொண்டு வருமானால், கடவுளுடன் வைக்கும் தொடர்பு எத்தகைய நிலைத்த நல்லுணர்ச்சியை கொண்டு வராது? நித்திரையில் செத்தவனும் நேருமுடர் இச்சை வையா சுத்தர்கள் நல்ல துறவோர் பராபரமே என்பார் தாயுமானவர்.

வணக்கம் அன்பர்களே. சென்ற வாரம் திருவள்ளுவர் கடவுளை பற்றி என்ன சொன்னார் என்று பார்த்தோம். இந்த வாரத்தில் கம்பராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பர் இறைவன் தன்மைகளையும் சிறப்புகளையும் எவ்வாறு சித்தரிக்கின்றார் என்று காண்போம். தமிழ் இலக்கியவானில் இமயமன உயர்ந்து நிற்கும் கவி சக்கரவர்த்தி கம்பரின் கம்பராமாயணம் வெறும் காவியம் மட்டுமல்ல, அது பேரறிவு நிரம்பிய ஒரு தத்துவ கருவூலம். திருவள்ளுவர் இறைவனை எண்குணத்தான் என்றும் வானறிவான் என்றும் இலக்கணம் வகுத்து தந்ததை முந்தைய நிகழ்வில் சிந்தித்தோம். அந்த இறை தத்துவத்தை கம்ப நாட்டான் தன் கவி தத்துவ ஆற்றலால் எப்படி அற்புத படங்களாக நீதி தருகின்றார்? கம்பர் காட்டும் கடவுளின் தன்மைகள்தான் என்னென்ன? வாருங்கள், இன்றைய ஆலயம் சிந்தனையில் கம்பராமாயண தொடக்க பாடல்களின் வழியே இறைவனின் பெருமைகளை தரிசிப்போம். கம்பர் தமது காவியத்தை தொடங்கும் முன் முதல் பாடலிலேயே இறைவனின் முதன்மையான இயல்பை சொல்லிவிடுகின்றார். உலகம் யாவையும் தாமுழ ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பதுதான் அந்த முதல் பாடல். இறைவன் யார்? இந்த அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்தல், அதாவது உள்வாங்குதல், அவற்றை காத்து பராமரித்தல், அதாவது நிலைப்பெறுத்தல், பின்னர் தன்னுள் ஒடுக்குதல், அதாவது நீக்கல் ஆகிய முத்தொழில்களையும் செய்பவன். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும். இதில் கம்பர் பயன்படுத்தும் மிக அழகிய சொல் அழகிலா விளையாட்டு. மனிதர்களாகிய நமக்கு இந்த உலகம் மிகப்பெரிய போராட்டம். ஆனால் இறைவனுக்கோ இந்த பிரபஞ்சம் இயக்கம் என்பது எல்லையற்ற எந்தவித சிரமமற்ற நிலை அல்லது விளையாட்டு. அத்தகைய ஒப்பற்ற இறைவனுக்கே நாங்கள் சரண் அடைகின்றோம் என்று கம்பன்

பரத்தினை பற்றிய தத்துவத்தை சொல்லுகின்றான். சரி, கடவுள் என்பது உருவமா அருவமா ஒன்றா பலவா என்ற மனிதர்களின் கேள்விகளுக்கு கம்பர் யுத்த காண்டத்தின் கடவுள் வாழ்த்தில் மிக எளிமையாகவும் ஆழமாகவும்